0: Dice Roll. The Daily Scoop.
1: We found love is what you're listening to. Before that, Bantu 2.0 from Cocktail 2. Let's have a look at what's happening on your entertainment scene. So, Love, Oh Love is heading to streaming sooner than expected. The romantic comedy stars Pavish and is directed by Magesh Rajendran. It follows a corporate employee whose materialistic girlfriend maxes out his credit card, leaving him to juggle mounting debt and relationship drama, all while recounting his story to the police. Here's your trailer.
2: அப்புறம் நம்மால பில்லு எவ்வளோ 3600 56000
3: ஐயே
2: அர்ஜென்டா ஒரு 1 lakh அனுப்பிச்சுடேன்
4: ஒரு 60000 அனுப்பேன்
5: சீபா
6: எப்படி கூட 4 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த
7: ரகு அம்மா வீட்டுல இல்ல நான் தனியா தான் இருக்கேன் நீ வரியா
5: உடனே வர
8: கட்டி பிடிச்சா சார்
2: போஸ்ட் ஒன்னு அப்ரூவ் ஆயிடுச்சு மச்சான்
9: அவந்திகா செலவு வைக்கிறாளா
2: குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஸ்விக்கி செப்ட ஓடுறோம் கூட இவ்வளவு ஓட்டி இருக்க மாட்டான் இவளை வச்சு நான் அவ்வளவு ஓட்டி இருக்கேன்
10: ஐயோ எப்பதான் சார் படத்தை கட்டிருக்கீங்க
11: எப்ப வந்து கூட்டிட்டு போவ
10: எப்ப வேணா வேலை பார்ப்பேன்
1: So the film also marks the Tamil debut of popular Telugu YouTuber Naga Durga. Love Oh Love begins streaming this Friday. That wraps up your Daily Scoop. Coming up in just a bit will be your weather heads up. In between that, some great music.

ஒட்டி பக்கிற டர்ல உடன பல்த்து வருள் மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருள உடன பல்த்தே.